அதையில சர சர கரை கர புழுகிற ரஜிகர சொல்லியிருக்கேன் அதமிரு சமன்னி மன்னரை.